தும்கடத்துக்கு நக்திட்டு கதான தத்தக திகிட்டு கத்த கதைக்கிட்டு தத்தக திகிட்டு கதக திகன.